0: ஜோ நட்டுக்கோ உன்னை கயோ ஜோச்சுக்கோ தொட்டி டெட்டி ஹுயி தொட்டி மெடி ஹுயி மறி கமருக்கு மேலே ஜரா தீ மட்டுக்காய் தானே தாரனே அப்படி சரி அக்கலுக்கு வாய்
1: மை போலி

பசுவன் கல்யாணம் கண் பார்த்து வாழ் என்ன சொல்லணம்மா. கான்வென்ட் பிள்ளேரை போல் வந்த முயலுகள் ஆண்டு

கிளிக்கையோடு ஒரு கிளி கை சேர்த்து குளிசோறி குதிரனம்மா. உல்லாச பீலிகளால் உடுமுண்டு நொறியுவன் ஒரு கிளி கொதிக்கணம்மா. அம்மாணியான் கிளி உன்மாத கை